வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிராமம், ஒரு மயானம், ஆனால் அதன் கீழே பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நூற்றுக்கணக்கான மனிதர்களின் எலும்புக்கூடுகள். ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு குழந்தை, ஒரு மாணவி, ஒரு இளைஞன், இவர்கள் எங்கே போனார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வழியின் அடையாளமாக இன்று உலகம் பேசும் இடம் செமனி. 1983 முதல் 2009 வரை நீடித்த இலங்கை உள்நாட்டு போர் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை பெரிதும் பாதித்திருந்தது. 1983 நடைபெற்ற கருப்பு ஜூலை கலவரம் ஆயிரக்கணக்கான தமிழர்களை இடம்பெயரச் செய்தது. அதன் பின்னர் பல ஆண்டுகள் ராணுவ நடவடிக்கைகள், குண்டுவெடிப்புகள், காணாமல் போனோர், கட்டாய இடம்பெயர்வுகள் என்பவை தொடர்ந்து நடந்தன. 1995 இலங்கை ராணுவம் ஆபரேஷன் ரிவிரசம் மூலம் யாழ்ப்பாணத்தை மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அதன் பிறகு பலர் கைது செய்யப்பட்டதாகவும், அதன் பிறகு வரவில்லை இவர்கள் திரும்பியெனவும் குடும்பங்கள் கூறத் தொடங்கின. இலங்கையில் காணாமல் போனோரின் சரியான எண்ணிக்கை இன்னும் விவாதத்திற்குரியது. பல்வேறு சர்வதேச அறிக்கைகள் மற்றும் அரசாங்க ஆவணங்களில் ஆயிரக்கணக்கானோர், சில மதிப்பீடுகளில் 10,000 காணாமல் போனவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இன்று வரை பல குடும்பங்கள், எங்கள் மகன் எங்கே, என் கணவர் உயிரோடா, என் மகள் என்ன ஆனால் என்ற பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். 1996 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7 18 வயது நிரம்பிய உயர்கல்வி தேர்வை முடித்துவிட்டு திரும்பிய மாணவி கிருஷாந்தி குமாரசாமி யாழ்ப்பாணத்தின் கைதடி பகுதியில் இருந்த ராணுவ சோதனை சாவடியை கடக்கும் பொழுது அவர் காணாமல் போனார். பின்னர் தெரிய வந்தது அவர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் என்று. அவரை தேடி வந்தவர்களான அவரது தாய், சகோதரர், குடும்ப நண்பர் மூவரும் பின்னர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கு உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கின் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்ட ராணுவ வீரர்களின் ஒருவரான லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்ச ஒரு அதிர்ச்சி தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அவர் கூறியது, செம்மணி பகுதியில் 300 முதல் 400 வரை உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளன. இந்த ஒரு வாக்கியம் இலங்கையின் மிகப்பெரிய மனித உரிமை விசாரணைகளில் ஒன்றிய ஆரம்பித்தது. 1999 ஆண்டு சர்வதேச கவனத்தின் கீழ் நீதிமன்ற உத்தரவின்படி செம்மணியில் அகழ்வாய்வு ஆரம்பிக்கப்பட்டது. முதல் கட்ட அகழ்வாய்விலேயே 15 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சில உடல்களில் கைகள் கட்டப்பட்டிருந்தன, கண்கள் மூடப்பட்டிருந்ததாகவும், வன்முறைக்கான அடையாளங்கள் இருந்ததாகவும் தடயவியல் ஆய்வாளர்கள் பதிவு செய்தனர். பலர் எதிர்பார்த்திருந்த இந்த விசாரணை நிறுத்தப்பட்டது. 300 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டும் அகழ்வாய்வு குறுகிய பகுதியில் மட்டுமே நடந்தது. பின்னர் அரசியல் மாற்றங்கள், பாதுகாப்பு சூழ்நிலைகள், சட்ட நடைமுறைகள், வளங்களின் பற்றாக்குறை போன்ற காரணங்களை முன்வைத்து விசாரணை பல ஆண்டுகள் மந்தமானது. அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், இன்டர்நேஷனல் கமிஷன் ஃபார் ஜூரிஸ்ட், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் உள்ளிட்ட அமைப்புகள் சுயாதீன விசாரணை, டிஎன்ஏ பரிசோதனை, காணாமல் போனோர் அடையாளம், குடும்பங்களுக்கு உண்மை வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். OMP, Office on Missing Person, 2018 இலங்கை அரசு அமைத்த ஒரு அமைப்பு உருவாகியது. இதன் நோக்கம் காணாமல் போனவர்களை பதிவு செய்தல், குடும்பங்களிடமிருந்து சாட்சியங்கள் பெறுதல், அடையாளம் காணுதல். ஆனால் பல குடும்பங்கள் விசாரணை போதுமான வேகத்தில் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். 2025 செம்மணியில் மின் தகன நிலையம் அமைக்கும் பணியின் போது மனித எலும்புகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் புதிய அகழ்வாய்வுக்கு அனுமதி வழங்கியது. புதிய அகழ்வாய்வில் பல மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றுடன் குழந்தைகளின் காலணிகள், பள்ளிப்பைகள், ஆடைகள், நாணயங்கள், தோட்டாக்கள், தனிப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிட்டுள்ளன. தடவியல் நிபுணர்கள் வயது, பாலினம், இறப்பு காலம், டிஎன்ஏ ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். சில எச்சங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் பல அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. 2025-26 காலகட்டத்தில் BBC, Associated Press, Reuters, Al Jazeera, The Guardian உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் செம்மணி அகழ்வாய்வை விரிவாக்க செய்தி வெளியிட்டன. இந்த உடல்கள் யாருடையது? இவர்கள் எப்போது இறந்தார்கள்? எப்படி இறந்தார்கள்? அவர்கள் காணாமல் போனவர்களா, போரில் உயிர்ந்தவர்களா, அல்லது வெறும் சம்பவங்களின் பலிகளா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை வழங்குவது நீதித்துறை மற்றும் தடவியல் விசாரணைகள் என்பதால் இறுதி முடிவுகள் இன்னும் எதிர்பார்க்கப்படுகின்றன.
30 ஆண்டுகளாக ஒரு தாய் தன் மகன் திரும்பி வருவார் என்று காத்திருக்கின்றார். ஒரு மனைவி தன் கணவர் உயிரோடு இருக்கின்றாரா என்று தெரியாமல் வாழ்கின்றார். ஒரு குழந்தை தன் தந்தையை ஒருபோதும் பார்க்கவில்லை. செம்மணி அவர்களுக்கு ஒரு இடம் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு கேள்வி, ஒரு கண்ணீர். செம்மணி புதைகுழி குறித்து பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. பல தமிழ் அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இது காணாமல் போன பொதுமக்களுடன் தொடர்புடைய முக்கிய ஆதாரமாக இருக்கலாம் என்று வலியுறுத்துகின்றன. மறுபுறம் அதிகாரபூர்வ நிலைப்பாடு ஒவ்வொரு எச்சத்திற்கும் தடயவியல் மற்றும் சட்ட ரீதியான உறுதிப்படுத்தலே அவசியம் என்பதாகும். இந்த காரணத்தால் உண்மை, பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை நோக்கிய விசாரணை இன்னும் தொடர்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாட்டின் வரலாறு அதன் வெற்றிகளால் மட்டுமல்ல, அது தனது கடந்த காலத்தின் உண்மைகளை எப்படி எதிர்கொள்கின்றது என்பதாலும் எழுதப்படுகின்றது. செம்மணி இன்று ஒரு மயானம் அல்ல, அது உண்மையை தேடும் ஒரு தேசத்தின் நினைவிடம், நீதிக்காக காத்திருக்கும் குடும்பங்களின் குரல், மறக்க கூடாத மனித வரலாற்றின் ஒரு பக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் உங்களுக்கு தெரியுமாவின் சிறப்பு அத்தியாயம். மீண்டும் இன்னும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக
1: குற்றமர கற்று அதன்படி நிற்க வேண்டும்.
2: Whatever you learn, learn it flawlessly. Then practice it and live by it.
0: எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு
1: எண்ணும் எழுத்தும் கண் ஆகும்.
2: Numbers and letters are like two discerning eyes by which to make the best of life.
0: உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழி
1: மகிழ்ந்து கூடி ஏக்கத்துடன் பிரிவர் புலமையாளர்.
2: Learned poets meet with great joy and part with heavy hearts full of good memories.
0: தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு
1: கற்க கற்க அறிவு ஊற்றாய் பெருகும்.
2: The well springs as you dig deep. So with good education, knowledge gets deeper and wider.
0: யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு
1: கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு இறக்கும் வரை கற்றலே நன்று.
2: For the truly learned, every land and town is his own. This is why we should keep learning until death.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளஸ்டன் கலிபோர்னியாலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள்: நல்ல செயல் எப்போதும் நன்மை தரும், தீய செயல் எப்போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.

0: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
1: தென்னமலானும் போடி நீனே என்மை தென் வந்த பயிறு கடினி உங்கள் தந்தைய நான் இருந்த பேச்சு நிலை ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சு நிலை வீரம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சிறந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் ரொம்ப போல எல்லாம் கண்ணியர் சொன்னார் தமிழ்நாடு காவேரி தென்பனை பலாறு தமிழ் கண்ணில் ஒரு வயதை பொறி நை நதி மேவியார பல திருமினி செலுத்தார் தமிழ்நாடு கல்வி சிறந்தார் தமிழ்நாடு புகழ் கமர் பிறந்தார் தமிழ்நாடு நல்ல பல்விதமான சதத்தில் மனம் பதங்கும் தமிழ்நாடு வள்ளுவன் தந்தை உலகின் கேள் தந்தவார் புகழ் கொண்ட தமிழ்நாடு நன்றியாலும் சிறந்த பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு சொன்னமல்நாதனும் போதி நீலே இந்த தென் வந்த பயிர கதி நீல எங்கள் தந்தைய நடந்த பேச்சின் ஒரு சக்தி பேரை கிருபூச்சு நிலை நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப் போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தாய் என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கே தமிழ் வானொலி, தமிழ் எங்க மூச்சு.
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடல் ஆசிரியர் தாமரையின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாய என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், துருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாயிருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

கிட்டுக்கு மசம் கொத்து மணிமுத்த மணிமுத்து மணிமுத்தாய் சுத்தம் அகம் நின்றாலம்பாய் கொஞ்சம் பொழுந்திரால் போலாய் பங்கு தயந்து காற்றல் எங்கும் மென்றை சங்கே மூங்கும்.

0: பிண்டி கண்டோ இல்லை கேப்பா மாலி கண்டோ தொண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம் பின் வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புண்ணுப்பம் என்றே அறுவோம் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய் பங்காளப்பெருமை பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பாப்பாத்தமே நீ சீரி வாவா வெள்ளே
1: சொல்லவிட்டு

அன்னைக்கு மன்னி.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர் நன்னன்.
1: பூனை அங்கீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அது பெரு கூட்டமாகும். சம நேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து ஒன்று குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மாறிற வேற்றுமை இல்லை. என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலம் ஆயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவை தான்

0: மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழேதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ, அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ, அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா? இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: இங்கு கேட்டு கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

பாரத தேசமென்ற தோல் கொட்டவும், எங்கள் பாரத தேசமென்ற தோல் கொட்டவும், கொல்லை போதல தனி காலில் மணிகள் பல நாட்டின வந்து பக்தி நமக்கேறிய போல் கொழுந்து நம்முள் வேண்டுவது மேற்கொண்டே காயத்தைவோ எல்லா காயத்தைவோ ஆயம் கல்வி சாலை போம் ஓய்வு செய்வோம் தலை சாலை செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் சொல்வோம்.

0: resmini tol kattavo. எங்கள் வாழ ரெஸ்மெண்ட் தோல் கட்டவும் நன்றி.
1: அழகான சிறகு இருக்கு, பறந்து பார்த்தா என்ன? ஐயோ அம்மா, அம்மா! ஹே, நான் பறக்கறேன். நான் இன்னும் உயரமா பறக்க போறேன். வீட்லயே இருந்திருக்கலாம்.
2: நீ
1: பயப்படவே வேண்டாம், நாங்க ஒண்ணு வீட்ல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
2: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரதுக்கு எங்களால முடியாது.
1: நீங்க ஒண்ணு வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
2: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
3: பை.
1: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சு வழி தவறி வந்திருக்கு.
2: ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
1: நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்புதான்.
2: பாவம், இது யாரோட கிளி குஞ்சு?
1: அப்போ இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல, இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா?
2: உங்க வீடு எங்க இருக்கு?
3: மரத்துல.
2: எந்த மரத்துல?
3: ஒரு பெரிய மரத்துல.
1: என்ன, ஒரு பெரிய மரமா?
2: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
1: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
3: சரி.

0: பெரிய கிளி, ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: ஆ, என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே. அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு?

0: பாப்பா.
1: எங்க அந்த கிளி குஞ்சு?
0: எந்த கிளி குஞ்சு?
1: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசுனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
0: அது காத்து கூட இருக்கு.
1: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
0: வெட்டி கிளிங்களோட முள்ளுக்கு நடுவுல இருக்கா?
1: உண்மைதானே? இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது.
0: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
0: எனக்கு தெரியாதே.
2: யாருகிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
3: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
0: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை எனக்கு காப்பாத்துனாங்க.
3: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவ கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
4: காத்து,
2: அம்மா
4: இங்க வா, இங்க வான்ன.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
4: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்க அம்மா, பிளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
3: அவளை விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
4: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளி குஞ்சி,
0: காத்து அக்கா, இவங்கதான் என்னோட அம்மா.
4: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
1: போடு போடு, நல்லா தோப்பு கரணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
5: கேட்டி கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு.

0: இதுவரையும் இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டூஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

0: அப்பாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னடியா?
1: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க?
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

0: போடா. உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க, இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்த

வணக்கம் அன்பார்ந்த கலாரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது மைக்கேல் சாக்சன் இசைக்குழுவின் சார்பிலே மணமக்களை வாழ்த்தி ஒரு அற்புதமான பாடல் உங்களது மத்தியிலே.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: பஞ்சுமெத்தை பணியிட்ட பஞ்சுமெத்தையோ
1: இந்த பூமிக்கு

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொட்டு மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: முதலாளி எப்பத்தான் வருவாரோ?
2: ஏன் அவசரப்படுறீங்க? பெங்களூர் தான போயிருக்காரு. ஒரு எஸ்டேட் போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா?

0: என்னது வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவர் இல்ல இறங்கலையா? இடையில என்ன நடந்து தெரியலையே. சரி சரி போன வைங்க. ஏண்டா ஏறிட்டாரா? இன்னும் இறங்கவே இல்லையாமே. ட்ரெயினை விட்டு இறங்கிருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை கோட்ட விட்டாரு. டேய் வயசுக்கு தகுந்த விட்டு பேசுங்கடா. ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க?
1: அண்ணே அவன் சோனா கலரை பத்தி சொல்றாங்க.
0: அப்படியா? நான் நினைக்கிறேன் நம்ம ஓனரும் கருப்பு, இன்ஜின் டிரைவரும் கருப்பு, தலையில ஒரு கர்ச்சிப்ப கட்டி கரியல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தான்டா ஓனர்.
2: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த், எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ், கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th அட் 10:30 AM EST, 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavadi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த் எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th at 10:30 AM EST, 8 PM Indian time. In this webinar, Dr. Satyavadi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect, and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனாள்பவர்க்கு.
1: ஆள்பவனுக்கு தேவை சோர்வின்மை, கல்வி, துணிவு.
2: Ever alert, learned and brave. These are the triple enduring qualities of a distinguished leader.
0: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு.
1: ஆக்குதல் திரட்டுதல் காத்தல் பகிர்தலே அரசனின் வல்லமை.
2: Generation consolidation and protection of wealth, along with the equitable distribution of that wealth, these are the skills of a strong ruler.
0: காட்சிக்கு எளியன் கடும் சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம்.
1: எளிமையும் கனிவும் கொண்ட மன்னனின் நாட்டை உலகம் புகழும்.
2: The world will praise the land that has a king who is simple, accessible and kind.
0: முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்.
1: நீதியும் பாதுகாப்பும் தரும் மன்னனே மக்களின் இறைவன்.
2: A just king who protects his people will be hailed as God.

0: அது என்னப்பா விளையாட்டு, போட்டுமேலே போற.
1: ஏட்டை அழுகிறீங்க?
0: அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம்.
1: அழுது யாரு?
2: அழுது அவர் இல்லன்னா
1: ஏன் அழுகிற?
2: ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பார்க்க முடியுமோ முடியாதோ? அப்படியே பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சா அது இனிமே நடக்காது போலுகிறே.
1: அழாம பேசுற.
0: ஹலோ, இப்ப அழுதுதான் அதை இல்ல. அவன் கதையை கேட்டு என்னால தாங்க முடியல.
1: சும்மா லூஸ் தரமா பேசாதேட்டையா, அதெல்லாம் திருடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்.
0: ஏப்பா, காக்கி சட்டியை போட்டு மனசாட்சியை கரட்டி வச்சிட்டியா? போலீஸ்னா ரவுடிகளை பார்த்த உடனே சீரும் சிங்கமாவும் சென்டிமெண்ட கேட்டா உருகுற தங்கமாவும் இருக்கணும். இவன் அவன் வீட்டு கூட்டி போய் அவன் தாயை பார்க்க விட்டுட்டு அப்புறமா கோர்ட்டு கூட்டி போவோம்.
1: இப்பவே லேட்டு, 11 மணிக்குள்ள இவன் கோர்ட்ல ஒப்படைக்கணும்.
0: ஒரு உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறா ராஜா.
1: நான் என்ன சொல்றேன்?
2: பெத்த
0: தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும்போது கையில விளங்க வச்சுக்கிட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விளங்க ஒத்துடு.
1: வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
0: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: ஏட்டையா, நான் சொல்றது போடாடி.
0: டேய், ஏன் அழுகிற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதா? தைரியமா போ. திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா?
2: போயிட்டு
0: கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.

நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்.
2: நூலறிவின்றி பேசுவது அரங்கில்லா விளையாட்டு.
3: Talking without knowledge is like playing chess without a board.
1: உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர்.
2: கல்லாதவர் உயிருடையோர் எனினும் விளையா நிலமே.
3: Those who do not seek learning are like barren land. There is existence, but no life.
1: நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவையற்று.
2: நுண்ணறிவில்லா மனிதன் வெறும் மண் பொம்மை.
3: Human intellect not developed by incisive learning is like a colorfully painted play doll.

நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: பாரதி சமூக நீதி காவலன். பாடம் வந்திருப்பவர் திவிஷ்.
1: யோவதி செய்வோம் அந்த நாக்காப்போம், இனியோவதி செய்வோம் அந்த நாக்காப்போம், தனியோருக்கு உணவு இவை ஜாதி ஆத்தீவோம், ஜாதி ஆத்தீவோம், ஜாதி ஆத்தீவோம். நன்றி வணக்கம்.
2: இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்துட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

0: போலீஸ் அம்மக்கேடையா இருக்காரு, பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா? நீயும் லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்ல போற?
1: January 1st அவர் பர்த்டே அன்னைக்கு இதே கார்டு அவரை கொடுக்க போறேன்.
0: இதே கார்டு?
1: ஆனால் இப்படியே இல்லை.

இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளோ லவ் பண்ணார்னு. ஒருத்தரை தவிர மும்தாஸ்

0: கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 7 மணி.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

முரசுகள் முழங்குக, யாழிசை மீட்டுக, நெடுங்குழல்கள் ஊதுக ஊதுக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நேர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டுக்கள் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளஸன் கலிபோர்னியாலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள் நல்ல செயல் எப்போதும் நன்மை தரும், தீய செயல் எப்போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.
2: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
3: தென்னமலானும் போடி நீனே என்மை தென் வந்த பயிறு கடினி உங்கள் தந்தையான பேச்சு நிலை ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சு நிலை விதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சிறந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் ரொம்ப என் போல எல்லாம் கண்ணியர் சொன்னார் தமிழ்நாடு காவேரி தென்பனை பலாறு தமிழ் கண்ணில் ஒரு வயதை பொறினை நதி மேவியார பல ஓட திருமினி செலுத்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கமர் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாய்ந்த சதத்தில் மனம் பதங்கும் விசும் தமிழ்நாடு வள்ளுவன் தந்தை உலகினைகள் தந்தவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நன்றியாலும் செல்ல பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு சொன்னமல்நாதனும் புதி நீலே இந்த தென் வந்த பயிர கதி நீல எங்கள் தந்தைய நாதன்ற பேச்சினு ஒரு சக்தி பேரை கிருபூச்சினே நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப்போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தா என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஓர் ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
0: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடல் ஆசிரியர் தாமரையின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாயே என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், துருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாயிருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

மட்டும் கெட்டுக்க மசக்கத்து மணிமுத்த மணிமுத்த மணிமுத்த கவை சுத்தம் நின்றாலம்பாய் கொஞ்சம் பொழுந்தால் போராய் பங்கு தயந்து காற்றல் எங்கும் மென்றை சங்கே மூங்கும் ஒழுங்கால பிள்ளைக்கெல்லாம் தாளத்தை தமிழ்காயும் பசைந்த யாரை வந்தால் பாலாகி அம்ஜா போயும்.

பிண்டி கண்டோ இல்லை கேப்பா மாலி கண்டோ தொண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம் பின்வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புண்ணுப்பம் என்றே அதுவோம் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய் பங்காளப்பெருமை பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பாப்பாத்தமே நீ சீரி வாவா வெள்ளே படிகத்தை பழவிட்டு சொல்லக்கூசையற்ற செயலற்றை சோ சோ சோ சோ

அன்னைக்கு மன்னி.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர்
1: நன்னன். பிள்ளைகள் பெற்றது பூனை, அது பெரு கூட்டமாகும். சமநேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து ஒன்று குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மாறிட வேற்றுமை இல்லை. என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

0: கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலம் ஆயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும், இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவாக.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கே தமிழ் தமிழ் எங்க மூச்சு.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: யாரு?
1: தாய் கிழவி.
0: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

தேசம் என்றும் மன்னிகள் பல நாட்டினர் வந்து பக்தி நமக்கேறிய பொருள் கொள்ளுந்தே நம்ம வேண்டுவது மேற்கொண்டே காய்

0: அதோ பெரிய கிளி. ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே. அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு? ஹா,

0: எங்க அந்த கிளி குஞ்சு?
1: எந்த கிளி குஞ்சு?
0: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசுனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
1: அது காத்து கூட இருக்கு.
0: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
1: வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா?
0: உண்மைதானே? இல்லனா என்ன பண்ணுவேன் தெரியாது.
1: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
1: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
3: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
1: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை எனக்கு காப்பாத்துனாங்க.
3: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
4: காத்து,
2: அம்மா
4: இங்க வா, இங்க வான.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
4: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்கம்மா, ப்ளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
3: அவளை விடு பூனையம்மா. வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
4: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளி குஞ்சி,
1: காத்து அக்கா இவங்கதான் என்னோட அம்மா.
4: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
5: செல்லம்
0: போடு, நல்லா தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சிய கேளுங்க.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவன் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவியர் உலகம். பாவியர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு மீட் பன். இல்லாட்டி மீட் அந்த ஓவன் இல்லாமல் கூட நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி, பேனில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி. இது வந்து சிம்பிளாக ஈஸியாகவே நீங்கள் செய்திடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செய்திடலாம். நீங்கள் பெருசாக பிழைக்கும் மண்டெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு நிறைய பேர்கிட்ட அவன் இருக்கும், அவன் இல்லாதாக்கள். இல்லாட்டி சிலருக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, வீட்டில் அவன் இருக்குது, இங்கே எல்லார்ட்டையும் இருக்கும், ஆனால் அதை போட பயம் என்று சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 4-5 பேருக்கு நான் ஹெல்ப்பும் பண்ணி போய் ஹெல்ப் கூட பண்ணி கொடுத்து பார்த்துருக்கேன். ஸ்டில் அவங்க அதை கை வைக்க பயப்படுறாங்க, இதை ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹீட்டை ரைஸ் பண்ண பயப்படுறாங்க, அது தெரியான்னு சொல்கிறாங்க, அது என்னான்னு எனக்கு தெரியலை. ஸோ அப்படியான ஆட்களும் இருக்கிறாங்க, நம்ம மத்தியில் இல்லாமல் இல்லை இருக்கிறாங்க. இதை என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் பொய் சொல்லல, உண்மையாகவே இருக்கிறாங்க. இங்கே அவனை போட தெரிய காட்டி கொடுத்தா கூட செய்ய மாட்டேன்ன்ற ஒரு பயம், கேஸ் வெடிக்கும். அது எத்தனையோலாம் நாங்கள் சொல்லி பார்த்தாச்சு, அக்கள் கேட்குற மாதிரி இல்லை, தெரியலை. அந்த 2-3 பேரை நான் ஸ்டில் ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு கூட அவங்க செய்கிற மாட்டேன்னு சொல்லி அவனெல்லாம் கேக்கெல்லாம் பேக் பண்ணுறதே இல்லை. இப்போ ஏர்ஃப்ரையரில் வச்சு சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்களை வச்சு எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பிள்ளை அப்படித்தான் செய்கிறா, ஸ்டில் செய்கிறா. இது ஏன்னு தெரியலை, அந்த பயம் அவங்களும் இந்த ஃபோபியா அதுன்னு தான் நான் சொல்லலாம். அப்படியான ஆக்கள் கூட இது செய்யக்கூடிய மாதிரி சொல்லித்தாரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னன்றதை நாங்கள் முதல்ல பார்ப்போம். இந்த பன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 500 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார், பிளெயின் ஃப்ளார், 400 மில்லி அந்த லூக் வார்ம் வாட்டர், இந்த குழந்தை பிள்ளையில் குளிக்க பார்க்குற அளவான தண்ணி, 5 கிராம் ஈஸ்ட். அது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா உங்களுக்கு. மற்றது வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பேக்கெட்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்து செய்யணும் என்ன மாதிரின்னு சொல்லி. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீனி, இவ்வளவுதான் இந்த பன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த முதல் பண்ணை செய்கிறதையே நான் சொல்லி தந்துடுறேன். அதுக்கு பிறகு மீட்டோட இன்க்ரீடியன்ஸை சொல்லித்தரேன். இப்போ ஒரு பெரிய போல் எடுத்து அதுக்குள்ள 500 கிராம் மாவையும் ஒருக்கா அரைச்சிட்டு போடுங்க. அதுக்குள்ளேயே ஈஸ்டையும் உப்பையும் கலந்துருங்க. கலந்துட்டு அதோடக்கு அது கலந்தா பிறகு நீங்கள் ஈஸ்ட்டை போடுங்க. ஏன்னாடா ஈஸ்டில் உப்பு பட்டுதுன்னு சொன்னால் அது செத்துப்போம், அந்த பாக்டீரியா செத்துடும். அதால் உப்பு அதுக்கு நிறைய படுற மாதிரி போடக்கூடாது. பிறகு நீங்கள் நான் என்ன செய்கிறேன் நான் சொன்னால் அந்த தண்ணிக்குள்ளேயே ஈஸ்ட்டை கலந்துடுவேன். ஏன்னா அளவான தண்ணியாக தான் எடுப்போம். இப்போ ஈஸ்ட்டை அந்த தண்ணிக்குள்ளேயே கலந்துருவேன். ஈஸ்ட்டை தண்ணிக்குள்ளேயே சீனியையும் போட்டு கலந்துருவேன். அப்படி கலக்கிற நேரம் அந்த ஈஸ்ட் வந்து உயிர்ப்புக்கு வந்துடும். அது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் நான் செய்கிறபடியே செய்யுங்க. ஈஸ்டையும் தண்ணியையும் சீனியையும் போட்டு கலந்து அந்தங்க உப்பை மாவோட கலந்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அந்த தண்ணி வந்து லூக்காகத்தான் இருக்கும், சரியான மெல்லிய சூடாகத்தான் இருக்கும். காரணம் என்னென்று சொன்னால் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தாலும் ஈஸ்டில் இருக்கிற பாக்டீரியா செத்துடும், அதனால தான். இப்போ அது இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த ஈஸ்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் வந்து அதுதான். இப்போ மாவுக்குள்ள ஒரு குழி மாதிரி கிண்டிட்டு அதுக்குள்ள இந்த ஈஸ்ட் கலவையை ஊற்றுங்க. ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து குழச்சி அப்படி நல்லா வடிவாக குழச்ச பிறகு அதை நல்லா ஒரு ஒரு லாஸ்டி பேரத்துலாம் வரும். அது அதை வடிவா நல்லா கிளறி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணினா பிறகு அதை ஒரு பொலித்தினால், இதுக்கு பெருசாக நெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த புளிப்பு செய்யணுமன்ற அவசியம் கிடையாது. வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னாலே காணும். அதை அப்படியே நீங்கள் ஒரு பொலித்தினால் கவர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை ஒரு ஒரு இடத்துல செட் பண்ணி வைங்க. அதுக்கு 2 hours தேவை. செட் பண்ணி 2 hoursக்கு விட்டுட்டு அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் உள்ளீடு வைக்கிறதுக்கான இந்த மீட்டுக்கான இது செய்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் சாப் மீட், அது வந்து நீங்கள் என்ன மீட் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த மீட் எடுங்க. நான் டர்க்கி, எனக்கு விருப்பம் அந்த தை மீட், தை இதெல்லாம் சேர்ந்த அந்த மீட் தான் எனக்கு விருப்பம். தனியாக ப்ரெஸ்ட் அந்த இது விருப்பம் இல்லை. அந்த மீட்டில் தான் செய்தெடுக்கிறேன் நான். அது அரப்பாவும் ஒரு பெரிய பொட்டேட்டோஸ் உண்டு, ஒரு சின்ன பம்பாய் வெங்காயம், பச்சை மிளகாய் 2, பெருஞ்சீரகம் 1/2 teaspoon, பெப்பர் பவுடர் 1/2 teaspoon, கருவேப்பிலை 1 nut, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 teaspoon, உப்பு சுவைக்கு ஏற்ப, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஏற்ப. பிறகு 1 egg, அது வந்து நாங்கள் பேக் பண்ண போகிறோம்னு சொன்னால் மட்டும் தேவை. இப்போ செய்முறையை பார்ப்போம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை முதல் நல்லா சாப் பண்ணுங்க. சின்ன சின்னனா டைஸ் பண்ணுங்க, சின்ன சின்ன டைஸ். அதே மாதிரி வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் டைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு கறி மிளகாய் அந்த கறி லீவ்ஸையும் சின்ன குட்டியாக வெட்டிக்கொள்ளுங்க. வெட்டிட்டு இதுக்குள்ள நீங்கள் வேணும்னு சொன்னால் பெல் பேப்பரும் ஆட் பண்ணலாம். விரும்பினால் விருப்பம் இல்லாதாக்கள் விடலாம். என்ன இந்த பச்சை மிளகாய் நான் போடுறபடியா, நான் வந்து அந்த பஜ்ஜி மிளகாய் தான் எடுக்கிறேன். அந்த மிளகாய் போடுறபடியால் நான் பேப்பர் போடலை. அதை நீங்கள் வடிவாக சாப் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு பேனுக்கில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் அந்த எண்ணெய் சூடாகின உடனே அதுக்குள்ள வெங்காயம் பச்சை மிளகாய் போடுங்க, கருவேப்பிலை சேர்த்து போடுங்க. அதை கொஞ்சம் மதங்க போகக்குள்ள நீங்கள் எங்கேயால் உருளைக்கிழங்கு சீவிட்டு அதை மெல்லிய மெல்லிய ஸ்லைஸ் பண்ணி அதை சின்ன துண்ட டைஸுகளாக வெட்டுங்க. சின்ன குட்டி டைஸுகளாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. அதை அவிச்சிட்டு பிறட்டுறதையும் விட இது வேறு ஒரு டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஃபுல்லாக நல்லா மூசியாக அவியாமல் இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். எதாவது சுவை பண்ணுங்க. அதுக்குள்ள அதே நேரம் அதை வதங்கி கொண்டு வரையில் பெருஞ்சீரகத்தையும் மிளகாத்தூளையும் அந்த மிளகுத்தூளையும் போடுங்க. போட்டால் நல்லா வாசம் கொண்டு வரும். அந்த நேரம் காஷ்மீரி சில்லியையும் போடுங்க. போட்டுட்டு அதுக்குள்ளேயே அந்த சாப் மீட்டை போட்டுக்கொள்ளுங்க. அந்த சாப் மீட்டை போட்டு அந்த சாப் மீட் வந்து நல்லா வதங்கட்டும். அந்த அதை உடைச்சி விடுவோம். நீங்கள் அகப்பையாலேயே அப்படியே தட்டி உடைச்சி அது அந்த உதிரியாக வர மாதிரி நீங்கள் செய்ய வேணும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த உருளைக்கிழங்கையும் போடுங்க. சேமாக உருளைக்கிழங்கையும் போட்டுருங்க. அப்போ தான் அந்த இறைச்சி அவிகிற நேரம் அதுவும் அவியும். இந்த இறைச்சியில் இருக்கிற தண்ணியும் பற்றி இந்த உருளைக்கிழங்கும் அவிஞ்சு எல்லாம் தாபார நேரம் உருளைக்கிழங்கு கையில் வச்சு அமர்த்தி பாருங்க, அமர்த்தப்படும். உப்பையும் போடுங்க. உப்பையும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு டேஸ்ட்டை பாருங்க. உப்பு காணாட்டி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இதை எடுத்து இப்போ நீங்கள் ஆற வைங்க. ஒரு பிளேட்டில் போட்டு விட்டிங்கன்னா டக்குன்னு ஆறிடும். ஆறுன பிறகு இந்த மாவை எடுங்க. இந்த குழச்சி வச்ச அந்த டோவை எடுங்க. எடுத்து ஒரு பொலித்தீனில் வச்சு தட்டுங்க. தட்டிட்டு சாதுவாக பெருசாக இல்லாமல் ஒரு அளவு மொத்தத்தில் நீங்கள் தட்ட வேணும். தட்டிட்டு அதுக்கு நடுவில் 1 spoon மீட்டை எடுத்து அந்த மாவாலேயே அப்படியே கவர் பண்ணுங்க. அந்த தட்டின மாவோடையே அப்படியே ஒரு மோதகம் பிடிக்கிற மாதிரியை கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் நல்லா கவர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கையில் வச்சுக்கொண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் இழுத்து கவர் பண்ணலாம். அப்படியே மூடிட்டு அதை அப்படியே ஒரு போல் மாதிரி எடுத்து அந்த ஒட்டின பக்கத்தை மெட்ட பக்கமாக வச்சு பேக் பண்ணுறேன்டா. ஒரு பேக்கிங் டிஷ்ஷில் வையுங்கோ. நீங்கள் பேனில் செய்ய போகிறீங்கன்னு சொன்னேன். பேனில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பேன் நல்லா சூடாகின அப்புறம் ஒரு மீடியம் ஹீட்டுக்கு கொண்டுட்டு அதிலேருந்து பண்ணை போடுங்க. அதை போட்டுட்டு நீங்கள் ஒரு பக்கத்துக்கு ஒரு 1.5 minutes போல் விட்டுட்டு அதை மற்ற பக்கத்துக்கு திருப்புங்க. திருப்பிட்டு அதை விடுங்க. திரும்ப இப்படியே செய்து இந்த சைடுகளையும் கொஞ்சம் ரோல் பண்ணி அதை ஹீட் ஆக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை பொறித்து எடுக்கலாம். எண்ணெய் சூடாகின அப்புறம் அதுக்குள்ள போட்டு ரெண்டு பக்கமும் இப்படி வாகன கோல்டன் ப்ரௌன் வெரைட்டியில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு விதமான முறை. நீங்கள் பேக் பண்ண போகிறீங்கன்னா அதை அப்படியே பன் மாதிரியே உருட்டி அப்படியே ஒரு ட்ரேயில் அடுக்குங்கோ. அப்படிவா கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுக்குங்கோ. ஏன்னென்று கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி ஏன் விட சொல்கிறேன்டா, அது பேக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருத்து வரும். ஏன்னா ஈஸ்ட் போட்டிருக்குது, அது ஊதி வரும். அப்படி எல்லா மாவையும் நீங்கள் அப்படி ஃபுல்லாக ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி உருட்டி எல்லாம் ட்ரேயில் வச்சுட்டு முட்டையை அடியுங்கோ. முட்டையை நல்லா ஒரு கரண்டி பால் இருந்தால் பால் விட்டுட்டு அடியுங்கோ. அப்படி இல்லை தண்ணி விட்டுட்டு மடிக்கலாம். அடித்து நல்லா அடிச்சுட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ண பிறகு அதை ப்ரஷால் அதை விட்டு மேலே பூசுங்கோ. அப்படிவா கவர் பண்ணி பூசிட்டு அதை வச்சுட்டு நீங்கள் இப்போ அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணவனும். ப்ரீஹீட் பண்ணுறது 350 degrees அதில் வச்சுட்டு இல்லாட்டி 180 degrees Celsius வைங்க. வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ண பிறகு அந்த பீப் சவுண்ட் வந்த பிறகு இதை தூக்கி உள்ளுக்குள்ள வைங்க. சென்டரில் வச்சுட்டு மூடி போட்டு உங்களோட டைமரில் 20 minutes வையுங்கோ. சம்டைம்ஸ் வந்து 18 minutes சில ஒன்றுகளுக்கில் 18 minutes வருது. நான் என்ன என்ன ஒரு மகளிட வீட்டில் இருக்கிற அந்த ஒன்றில் வந்து 19 minutes கிட்ட வரைக்கில் அது சரியாக வந்துட்டுது. எங்களோட ஒன்றில் 20 minutes இருக்குது. அது என்னான்னு தெரியல. அந்த அவனுக்கு இந்த அவனுக்கு அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த படிவான கோல்டன் கலர் வாரதுக்கு வெந்துடும். ஆனால் கோல்டன் கலருக்காக நான் சொல்கிறேன், 20 minutes வைங்கோ இல்லாட்டி 21 minutes வைங்கோ. நல்ல வடிவாக வந்த பிறகு எடுத்து டைமிங் கட்டாயம் இம்பார்ட்டன்ட். அதை வச்சுட்டு எல்லாம் செட் டைம் மாடிச்சோடனே நீங்கள் தூக்கி வெளியில் வச்சுட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி எடுத்து பச்சை தண்ணி எடுத்து நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணுங்கோ. அதுக்காக தரோவாக பண்ணுறதில்ல, ஒரு 1, 2, 3 times வந்து எல்லாத்துக்கும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டேம்ப் க்ளோத்தால் மூடி விடுங்கோ. அது ஏனெண்டா அது மாய்ஸ்சரைஸ் கொடுக்குறதுக்காகத்தான் அது செய்கிறது, இல்லாட்டி காஞ்ச மாரி இருக்கும் மேலே. அதுக்காகத்தான் கொஞ்சம் மாய்ஸ்சரா நல்லா வடிவாக வரேன்னு சொன்னால் இது ஆல்வேஸ் எந்த பண்ணோ கறி பண்ணும் என்ன செய்தாலும் நீங்கள் பாட்டிலில் தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கவர் பண்ணி வைக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாய்ஸ்சராக இருக்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியும். அது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இது வந்து உங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம், அல்லது ஒரு டின்னருக்கு சாப்பிடலாம். அது ஃபுல்லான ஒரு மீலாக இருக்குது. ஒரு செய்தால் ஒரு ரெண்டு சாப்பிட்டுட்டு ஒரு டீயோ காஃபியோ குடித்தாலே காணும். எங்களுக்கு ஃபுல்லாக இருக்குமெண்டா ப்ரோட்டீன் இருக்குது, ஸ்டார்ச் இருக்குது, எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் இப்போ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மரக்கறிகள் சேர்க்க வேணுமெண்டா இதுக்குள்ள நீங்கள் கேரட் ஸ்லீக்ஸ் கூட ஒரு கன ஹேண்ட்ஃபுல்லாக போட்டு கூட அப்படியே வதக்கி செய்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஃபுல் மீலாக இருக்கும். பிள்ளைகள் சாப்பிடலான்னு கவலைப்பட தேவையில்லை. விரும்பினா நீங்கள் இதுக்குள்ள முட்டையை அவிச்சிட்டு அந்த பாதியை கூட வச்சு நீங்கள் செய்யலாம். நடுவுக்குள்ளே வச்சுட்டு அந்த மீட்டுக்கு நடுவுக்குள்ளே அதை வச்சு கவர் பண்ணி நீங்கள் செய்கிறேன்னா செய்யலாம். நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே செய்து வச்சுட்டு பிள்ளைகளுக்கு போய்க்குள்ள பள்ளிக்கூடங்களுக்கு எடுத்து கொடுத்து விடலாம் ஈஸியாக. பிள்ளைகள் வடிவாக கொட்டுப்படாமல் சேர்ந்துப்படாமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்கள் எங்களோட வானிலைக்கு தாங்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம்பெற்று கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் மீட் பன் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாக இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாக காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து வந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்சஸ்டர்லிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோஜினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த் எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th அட் 10:30 AM EST 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavedi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby.

0: She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect, and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் ஊடாக.

0: அமுக்கிற இடத்திலே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு.
1: ஏன் அழுதுட்டு போறாரு? பதில் சொல்லிட்டு போங்கண்ணா.
0: இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிற.
1: ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க?
0: அழகாம என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் உன்ட்ட சொல்லப்படாது சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்ட்ட சொல்லாம இருக்க முடியும்?
1: என்னென்ன சொல்ல போறீங்க?
0: சொல்றம்மா. உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்லப்பா.
1: டிரான்ஸ்ஃபரா?
0: ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்த ரத்தமா

0: வாந்தி எடுத்து மண்டையை போட்டுருவாங்களாம் தெரியாதா உனக்கு?
1: அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர்.
0: அதுக்கு பேரு கேன்சரா?
1: ஆமா.
0: சரி, அதற்கட்டும். இது எவ்வளவு நாளா உனக்கு இருக்கு தாயி?
1: எனக்கு கேன்சர் என்ன மாதிரி சொன்னா?
0: அதான் உங்க ஒருத்த மருதமலை மருதமலன் திடீரானே, அவன் தான் வாடகை எடுத்து உள்ளூர் வெளியூர் அசலூர் எல்லாம் சொல்லிருக்கான்.
2: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த் எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th at 10:30 AM EST, 8 PM இந்தியன் டைம். இன் திஸ் வெபினார் டாக்டர் சத்யவதி சித்தா பிசிஷியன் வில் டேக் அஸ் த்ரூ போஸ்ட்மார்ட்டம் கேர், a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect, and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த், எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ், கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th அட் 10:30 AM EST, 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavadi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: முதலாளி எப்பதான் வருவாரோ?
2: ஏன் அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானே போயிருக்காரு. ஒரு எஸ்டேடி போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? என்னது, வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரை இன்னும் இறங்கலையா? இடையில என்ன நடந்து தெரியலையே. சரி சரி, போன வைங்க. ஏண்டா ஏறிட்டாரா? இன்னும் இறங்கவே இல்லையாமே. ட்ரெயினை விட்டு இறங்கி இருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை கூட்ட விட்டாரு. வயசுக்கு தந்து ஓடி பேசுடா. ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க?
1: நினைச்சேன்
2: அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தான் ஓனர்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த் எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th அட் 10:30 AM EST 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavadi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.